0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ நம்மள மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. തമിഴ്നാട്ടിലെ காலையில எழுந்து உடனே பார்க்குற அழகான காட்சிகள் ஒன்று தான் கோலம். வீட்டு வாசல்ல மாவை போட்டு அந்த கோலம் வெறும் டெக்கரேஷன் மட்டும் இல்லை, அது ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஆர்ட்டு, ஒரு பாசிட்டிவ் பிகினிங். பல பேருக்கு கோலங்கள் சீரியல் கூட ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிற கோலங்கள் கோலங்கள், ஓ மை காட், எனக்கு அதெல்லாம் இப்பவும் ஞாபகம் இருக்கு அந்த டைட்டில் சாங் எல்லாம். ஸோ இதே மாதிரி நிறைய மெமரிஸ் எல்லாம் எனக்கு திரும்ப வரும். இன்னைக்கு பல வீடுகளில் கோலம் போடுறது வந்து அந்த பழக்கத்தை இப்பவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுதான் தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் அதோட ஒரு அழகு அவ்வளோ இருக்கு. ஸோ அதனால இப்பவும் பல ஃப்ளாட்லெல்லாம் போனால் கூட அழகா சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது பார்க்கும்போது அப்படியே ஆஹா அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நாம வந்து எந்த பாடல் கேட்க போறோம்னா, ஏபிசிடி படத்திலிருந்து கார்த்திக் பாடின ஒரு பாடல், டீமானோட மியூசிக்ல யார் போட்ட கோலம் இது அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங் தான் கேட்க போறோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർജി ഹീര ഓൺ അഹലി എഫ്എം.
1: உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கலாம். ஒரு படம் நீங்க பார்த்ததே இல்லை, ஆனா அந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது சில சாங்ஸ் அப்படி மூவி ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியாம இருந்தாலும் லிரிக்ஸ் மியூசிக் வாய்ஸ் எல்லாம் நம்ம மனசுல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எடுத்துக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சாங் தான் இப்போ நான் உங்களுக்காக பிளே பண்ண போறோம். சில நேரங்கள்ல சாங் தான் நம்மள அந்த மூவி பக்கம் தூண்டிவிடும். ஸோ மியூசிக்கு இருக்கிற பவர் தான் அது. ஸோ இந்த பாடல் ஏதுன்னா அப்புச்சி கிராமம் படத்திலிருந்து என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ நாம் அதை கேட்டுட்டு திரும்பி வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பாடல்கள் உங்களோட லிஸ்ட்ல இருக்கும் எனக்கும் தெரியும். ஸோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க உங்களோட. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம்.

0: ட்ரை பண்ண போல இருக்கு. போலாமா?
1: ட்ரைவா? என்ன புதுசா?
0: அதெல்லாம் அப்படிதான். சரி வா, கெட் அவுட்.
2: ஏய், நீங்க போயிட்டே இருக்க, யூ டர்ன் பண்ணி வீட்டு போலாம்.
3: சர்ப்ரைஸ்.
2: உனக்கு யாரும் தப்பா சர்ப்ரைஸ் பண்ண கத்து கொடுத்துருக்காங்க.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തീയിനാൽ സുട്ട പുണ്ണാറും നാവിനാൽ സുട്ട വടു ആറാതും. கேட்டிருக்கீங்களா நீங்க? தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கருத்து. நெருப்பினால் ஏற்பட்ட காயம் ஒரு நாளைக்கு அது குணப்படும்ல, ஆனா நம்ம சொல்ற வார்த்தைகள் மூலமா ஏற்படுற மனக்காயங்களை சில நேரங்கள்ல வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாம போயிடும். அதனால தான் பேசும்போது கவனமா பேசணும்னு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை சந்தோஷம் கொடுக்கும், அதே வார்த்தை காயங்களும் கொடுக்கும். ஸோ அதனால நீங்களும் நானும் எல்லாரும் பேசும்போது அது கோவத்திலெல்லாம் பேசும், எனக்கு அதுவும் தெரியும், ஆனால் கோவத்தில் பேசுகிறதா இருந்தாலும் நம்மளோட பேச்சு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஸோ நம்ம சொன்னோம்ல தீயினால் சுட்டப்பட்ட புண், இப்போ நான் தீயில உருவாக்குன ஒரு பாட்டு தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். ஃபயர் சாங் ஃப்ரம் கங்குவா. இந்த பாட்டுக்கு அப்புறம் வில் பி ரைட் பேக். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: சரி கொடைக்கானல் போயிருக்கீங்களா? நான் எவ்வளோ வாட்டி போயிருக்கேனே. கொடைக்கானலில் நமக்கு லேக்கு, பார்க்கு இதெல்லாம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை வில்லேஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலைகளை சுற்றி இருக்கிற இந்த அழகான ஒரு கிராமம். அதுலேயும் நீங்கள் போனீங்கன்னா டெரஸ் ஃபார்மிங், ஒரு முருகர் டெம்பிள், நிறைய வில்லேஜஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு பீஸ்ஃபுல்லான கூல் கிளைமேட் அட்மாஸ்பியர். ஸோ க்ரௌடை விட்டு நேச்சரில் என்ஜாய் பண்ண விரும்புகிறீங்கன்னா பூம்பாறை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் கேட்க போகிற பாட்டு என்னன்னா, நம்ம விஜயோட அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டுக்கு அப்புறம் வி வில் பி ரைட் பேக். திஸ் இஸ் ஆர்ஜி

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സോ ഇന്നിക്ക് നമ്മ ഒരു വേർഡ് ഇൻട്രൊഡ്യൂസ് പണ പോകിറോம். அதுவும் தமிழ் வேர்ட் கொண்டாட்டம். இன்றைய வார்த்தை கொண்டாட்டம். கொண்டாட்டம்னா வெறும் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போது அதை மனம் திறந்து செலிப்ரேட் பண்றது. ஸோ பர்டிகுலர்லி தமிழ் சினிமாவில் ரசிகர்களை பார்த்தா புரியும், ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபேவரட் ஹீரோ என்ட்ரி, ஹிட் சாங், அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது தியேட்டரில் அப்படியே டான்ஸ், விசில், அப்படி எல்லாரும் பறக்கும்ல, அதுதான் உண்மையான கொண்டாட்டம். ஸோ நான் இப்பவும் ஞாபகத்தில் இருக்கு, எனக்கு நம்ம வந்து பீஸ்ட் படம் பார்க்க போகும்போது அந்த பாட்டு ஜாலிய ஜிம்கான் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது படத்துக்கு எண்டில் தான் அந்த பாட்டு போட்டிருப்பாங்க. ஸோ படம் எல்லாம் பார்த்து இறங்கின டைமில் தான் இந்த ஜாலிய ஜிம்கான பாட்டு போட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடி, நானும் எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தான் தியேட்டருக்கு வெளியே வந்தோம். ஸோ இது ஒரு கொண்டாட்டம் இல்லை. ஸோ கொண்டாட்டம்னா அதுக்கு இந்த நேரத்தை பார்த்து இன்னைக்கு நாள் பார்த்தெல்லாம் செய்கிற விஷயம் இல்லை. எல்லாம் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிதான். ஸோ இப்போ நாம ஜாலிய ஜிம்கான சாங் தான் கேட்க போகிறோம். ஃப்ரம் த மூவி பீஸ்ட், திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சென்னைனா வெறும் சிட்டி மட்டும் இல்லைங்க, அது பல கனவுகள் உருவாகிற இடம். இப்ப நீங்க மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி யார வேணா கேட்டு பாருங்க, அவங்களுக்கு சென்னை சிட்டினா அப்படியே பொங்கி வரும். ஏன்னா அவங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டூடியோஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. டெய்லி பல பேர் ஆக்டர்ஸ் ஆகணும், சிங்கர்ஸ் ஆகணும், டைரக்டர்ஸ் ஆகணும்னு கனவுகளோட சென்னைக்கு வந்த ஒரு காலம். ஸோ கோடம்பாக்கம் முதல் மரீனா வர ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சினிமா கதை இருக்கு சொல்றதுக்கு. ஸோ சிலரோட கனவு நிஜமாகும், ஆனால் சிலர் இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்குவாங்கல்ல. ஆனால் ஒரு விஷயம், சென்னை எப்போவுமே கனவு காண்றவங்கள வரவேற்கும், அதுக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நம்ம சினிமா பத்தி பேசினதுனால சினிமா சாங்கோட நம்ம ஷோ நம்ம வைண்ட் அப் பண்றோம். சினிமா சினிமா சினிமா சினிமா அந்த சாங், எஸ் குசேலன் படத்திலிருந்து இந்த பாடல் கேட்டுட்டு என்ஜாய் தி ஈவினிங். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.

திரை மீது மக்கள் பார்க்கும் போது விசில் வாங்க கிழக்காது. ரசிகர்கள் கூட்டம்தான் பல தேனை செல்வன் மீது கொடி வாழ்த்து பாடாது.